0: நமோ சர்வ திருசங் நமோ சர்வ கிருசங் நமோ சர்வ ரங்கேதர் பங்கே அனங்கே
1: நமோ ஜீவ் ஜீவங் நமோ பீஜ் பீஜே அகஜே அபிஜே சமஸ்தங்
0: பிரசிஜே பாலங் சரூபே கோ கர்மங் பர்ணாசி சதா சர்வதா ரித்தி சிதங் நிவாசி சர்பட் சாந்த வை பிரசாத
1: அம்ருத் கர்மே அம்ருத் தர்மே அகல ஜோகே அச்சல போகே
0: அச்சல ராஜே அடல் சாஜே அகல் தர்மங் லக் கர்மங்
1: சர்வங் தாத்தா சர்வங் ஜாத்தா சர்வங் பானே சர்வங் மானே
0: சர்வங் புக்தா சர்வங் ஜுக்தா
1: சர்வங் தேவங் சர்வங் பேவங் சர்வங் காலே